யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஃ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஃ வேதை சாங்கபத க்ரமோ.

0: ജീവിതത്തിലും വിജ്ഞാനത്തിലുമായി ട്യൂൺ ചെയ്യും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ.
1: പ്രിയമുള്ളവരെ നമസ്കാരം. நான் உங்க பிரபு பேசுறேன். என்னோட நீண்ட நாள் ஆசை மலையாள படத்துல நடிக்கணும்னு. அந்த ஆசை காலாபாணி படம் மூலமா நிறைவேறிடுச்சு. இதுக்கு டைரக்டர் பிரியதர்ஷன், அன்பு சகோதரர் மோகன்லால், திரு குட் நைட் மோகன் இவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு இசை இசைஞான இளையராஜா, எம்ஜி ஸ்ரீகுமார், சித்ரா இவர்கள் பாடிய பாட்டு ஒன்னு கேட்போமே. எனக்கு ஈ பாட்டு வளர இஷ்டமாய், நீங்களுக்கும் இஷ்டமாவும் என விசாரிக்கணும்.

சாந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.